0: ஆமா, சுமக் மரியணி சியனப் யுகஞ்சிர யுகஞ்சுரி கூண கமாச கூணம் ஆமா பந்தரிங்கா நேத்து ஸ்கூன உயங்கிஸ் ருக்குயே ருக்குமாம் கங்குணமாந்த் பைகுணரி மனு கிரிப்பிகா யேஜஸ் பெர்தனா குட்டிலியாரா சமு ஹாலி கௌசனார யுகஞ்ச் ஃபமிலியா மனவரிங்கி சுங்காவா ரிங்காவா சு பார்த்தி ரிங்காவா Divorcio ni semana, mano, si te mano valingio, que ellos di man grande, turcai, resai, y can yaya, camachuri, pandaripiga, cutillara, seamu piguasimi, a pigua y fama guasivi, pasca y cama pungura, jamás sin rimay, ñaris, churi cans, ricangi kunari, hay puesto manatiangachu, manasina, nyukanchi, y ellos cuentan, apina manchi, Yaya, mama, y matun ushi, cancuna ushi pandaripiga, perdón, tahuacase, chamupiga, apinguisi, guasima. Imagina ya ellos perdonan, ni ucanchi, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la saludanimi, yaya, churi, Espíritu Santo, chutipi, amén. Tarachu.
1: Radio La Voz del Napo, 88.5 FM, Kangunawa, Sumaklia, Imasnami, Chigunara Charisha, Kirikangichi, Kikangichi, Nyukanchi, Kaipagina, Facebook, Radio La Voz del Napo, 88.5 FM, Katingushangichi, Chaipura, Kirikangichi, Sumaktalia, Naliara, Kanguna, Chimba, Chingushangichi, Shimigunara, Kirikaichi, Kirikaichi, Chaparemchi.